கோயில் டிரான்ஸ்பர் ப்ரொசீஜர். ¿En qué zona estará móvil, tractor? Recibido móvil, tractor, es aprobado, manteniendo fuera de pista 2 9 izquierda.